தானே தானே தானே தானே தின் தன நடுக்கு தானும் தன்னதெரு நதின் தன நடுக்கு தானும் ததெருமா சப்த சுரணத்தில் க

பகிர்ந்த சரண் தரண் தரத்து பாக பருத்து நெய் பருந்து ஜன கே ஜன நன நன நன.